0: கார்த்திக்.
1: ஓய் தேப்பலா தரணா சமாதி சாமி இந்திரா இதுதாயும்
0: தந்து பார்க்கும் பூவை என்ன தூய்